0: எனக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்கு. என்ன வரும் பசங்கள பெட்டர் அக்ரஸிவ் பசங்க பெட்டர்
1: Sonido, sonido, ¿cómo están? Hola, hola, hola.